சோழே பத்தளகே ஹீன லக்கா வாயில வாயின, சோழே பத்தளகே ஹீன லக்ஷ்மி ஐல வாயின, சத்வாச்சி கல்லக்கா வாயிக ஆலி வாக்கி வாஜுவி